0: கூச்சிப்பூடிக்கே ஜீவனாடினை
1: தாக்கினம் தக்கின ஜேக்கினம் தக்கின தனக்கினம் தக்கின தக்க